0: ഡോക്ടറോട് ചോദിക്കാം. തത്സമയ ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം. കുഞ്ഞു ഹൃദയങ്ങൾ കരുതലും ചികിത്സയും. ഈ വിഷയത്തിൽ ശ്രോതാക്കളുടെ സംശയങ്ങൾക്ക് മറുപടി നൽകുന്നു ഡോക്ടർ ഹരിത ജി, കൺസൾട്ടന്റ് പീഡിയാട്രിക് കാർഡിയോളജിസ്റ്റ്, NS ഹോസ്പിറ്റൽ, പാലത്തറ, കൊല്ലം. വിളിക്കേണ്ട സമയം വെള്ളിയാഴ്ച 3:30 മുതൽ 4:30 വരെ. വിളിക്കേണ്ട ഫോൺ നമ്പർ 0474-293-1111. ഡോക്ടറോട് ചോദിക്കാം തത്സമയ ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം.
1: സ്പ്രൈസ് ഹുണ്ടായിൽ നിന്നും ജൂലൈ 20-നകം ഒരു പുതുപുത്തൻ ഹുണ്ടായി കാർ സ്വന്തമാക്കൂ. ഫിഫ വേൾഡ് കപ്പ് മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ വമ്പൻ സമ്മാനങ്ങൾ നേടൂ. ചുങ്കത്ത് സ്പ്രൈസ് ഹുണ്ടായി, കൊല്ലം, കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഫോൺ 8714-62-4012.
2: ആടിമാസം വരവായി, റിയൽ ആടിമാസവും വരവായി.
3: ആടിമാസം ഒന്നല്ലേ ഉള്ളൂ?
2: ആടിമാസവും ജോളി സിൽക്സിന്റെ റിയൽ ആടി സെയിലും ഒന്നേ ഉള്ളൂ. വാങ്ങുമ്പോ പുതിയ കളക്ഷൻസ് തന്നെ വാങ്ങണം. ഇവിടെ എല്ലാം മാർക്കറ്റ് വിലയേക്കാൾ കുറവ്.
4: കാഞ്ചീപുരം, ബനാറസി, ഡെയിലി വെയർ സാരികൾ, കുർത്ത, കിഡ്സ് വെയർ, ചുരിദാർ മെറ്റീരിയൽ, വെസ്റ്റേൺ വെയർ, മെൻസ് വെയർ.
5: ബിലോ 999.
6: ജോളി സിൽക്സ്, കൊല്ലം, തിരുവല്ല, കോട്ടയം, അങ്കമാലി.
7: காதோடு பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம். புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை. எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.
8: கம்யூனிட்டி ரேடியோ பென்சிகர் 107.8. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ரத்னா மோகனின் அன்பார்ந்த ஒரு மாலை நல் வணக்கம். நேர்களை, 80s 90s காலகட்டத்தில் உள்ள பல பாடல்கள் மிக மிக அற்புதமாக இருந்துள்ளதுங்க. அதிலும் குறிப்பாக இசை ஞானி இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான், சிற்பி தேவா அப்படின்னு பல முன்னணி இசை அமைப்பாளர்களுடைய இசையில பாடல்கள் எல்லாமே தேன் மாதிரி தித்திப்பாக இருந்ததுங்க. அதிலும் குறிப்பாக பாடகர் மனோ, கே.எஸ். சித்ராமா அவங்களுடைய ஜோடி பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் தாங்க. காலத்தால் மறக்க முடியாத அந்த ஜோடி பாடல்களை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போகின்றோம். பாடல்கள்லாம் ரெடியாக காத்து இருக்குது. அப்போ நாம நிகழ்ச்சியை தொடங்கலாமா? ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். பாட்டு. ஹலோ, ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்களேன்.
9: எனக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு வேணும்.
8: நல்ல ஒரு பாட்டு தான் இங்க ரேடியோல வரப்போகுது. உங்க பேரு முத சொல்லுங்க.
9: இது சின்ன தம்பி.
8: உங்களுக்கு மலையாளம் பேச, தமிழ் பேச தெரியுமா? ஹலோ, வேற ஒரு கால் கனெக்ட் ஆயிருச்சு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். முத்து, இரவிபுரம். முத்து, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கிறோம். கல்யாண வேலைகள்லாம் எப்படி இருந்தது? எனக்கு ஒரு டவுட், அதாவது பொண்ணு கல்யாணம் சொன்னீங்க, அப்புறம் பையன் கல்யாணம் சொல்றீங்க, ரெண்டு கல்யாணம் நடந்துடுச்சா?
10: பையன் கல்யாணம் இப்ப வர ஞாயிற்றுக்கிழமை.
8: ஓ, அப்ப பொண்ணு கல்யாணம் தான் ஒரு போன மாசம் நடந்ததோ?
10: ஆமா ஆமா, அதாவது நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்.
8: சரி சரி, நல்லது தானே. கல்யாணம் வேலை அப்படிங்கறது வர்றது ஒரே நேரத்துல வர்றது ரொம்ப சிறப்பு தானே.
10: உண்மையில
8: நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்க. சரிங்க, ஹலோ சொல்லுங்க, விசேஷங்கள் கேப்போம். ஹலோ முத்து, கேக்குதா? கால் பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே முத்து, உங்க ரெண்டு பிள்ளைங்களையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, அதிலும் குறிப்பா உங்க வீட்டம்மாவையும் கேட்டதா சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து மனோ சித்ரா அம்மா அவங்கள பத்தின பாடல்கள், அவங்க பாடின டுவேட் சாங்ஸ் தான் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். வீரா அப்படிங்கிற ஒரு படம், இளையராஜா சார் வந்து சூப்பரா மியூசிக் போட்டிருப்பாங்க. ரஜினியும் ரோஜா மீனா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதிலும் இப்போ நம்ம கேட்க போற ஒரு பாட்டு மனோ சித்ரா அம்மா சேர்ந்து பாடியிருப்பாங்க, ரோஜாவும் ரஜினி சாரும் நடிச்சிருப்பாங்க. வாடி வெத்தல பாக்கு வாங்கி தர நீயும் போட்டுக்கோ, ஓதட்டு செவப்பு பத்தல என்ன சுண்ணாம்ப சரியாக சேர்த்துக்கோ. ரொம்ப அழகான பாட்டு, இந்த பாட்டெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப பீட்டு சாங், கேட்கலாமா?

0: ரொம்ப நல்ல பாட்டு. என்ன ஒரு காதல் பாடல் பீட்டு சாங் வேற. மனோ சித்ராமா ரொம்ப அழகாக டுவெட் சாங் பாடியிருப்பாங்க. மனோ சாரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னால், தெலுங்கு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவங்க. உண்மையான பெயர் வந்து நாகூர் பாபு அப்படிங்கிறது. இவர் பிற்காலத்தில் இளையராஜா சார் அவங்க தான் மனோ அப்படின்னு பெயர் வைத்து அழைத்தாராம். ஆரம்ப காலகட்டத்தில் தெலுங்கு படங்களில் நடித்தாராம். அப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய குழுவில் வந்து சேர்ந்துக்கிட்டு சென்னைக்கு அழைத்து கொண்டாராம். அப்புறம் 2.5 வருஷம் அவங்க கூட தான் மனோ சார் வந்து வேலை பார்த்தாராம். அப்புறம் 1984 வந்து கற்பூர தீபம் அப்படிங்கிற ஒரு படத்தில் எஸ்பிபி சாரும் பி சுஷிலா அம்மாவும் கூட இணைஞ்சு ஒரு பாட்டு ஒன்று முதல் தடவையாக பாடினாராம். அப்புறம் பூவிழி வாசலிலே அப்படிங்கிற ஒரு படத்தில் அண்ணன் அண்ணன் அப்படிங்கிற பாட்டு தான் பாடினார். அப்புறம் என்னங்க, எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தில் இவர் பாடின மதுரை மறிக்கொழுந்து வாசம், அப்புறம் செண்பகமே அப்படிங்கிற பாடல் தான் இவரை வந்து திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இவர் பாடின பாடல்கள் எல்லாமே வெற்றி பாடல்கள் தான். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரித்திகா.
0: ரித்திகா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கடவுர்.
0: கடவுர், நம்ம அனிதா அவங்களுடைய பொண்ணா?
1: ஆமா.
0: நல்லா இருக்கியாமா?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கிறேன். சொல்லு விசேஷம் கேப்போம்.
1: என்ன ஒரே வெயில் அடிச்சுட்டே இருக்கு.
0: ஆமா, வெயில் அடிச்சா பயங்கரமா அடிக்கு. மழை பெஞ்சா செம்மையா மழை பெய்யுது. எங்கேயும் போக முடியாம வீட்டுல அரெஸ்ட் மாதிரி இருக்கிறீங்களோ.
1: ஆமா.
0: பீச்சுக்கு போயிட வேண்டியதானே, அப்பா கூட கொஞ்ச நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா?

0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோமா. அண்ணா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சரிம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு மனோ சித்ரா அம்மாவுடைய டூயட் சாங் போட்டுக்கிட்டு இருக்கேன், பிடிக்குமா உங்களுக்கு?
1: அதாவது
0: போற இடமே அலுப்பே தெரியாது, டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். அதுவும் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரியான பாட்டு எல்லாமே.
1: கட்டாயம் நம்ம வீட்டுல இருந்து கேட்கையில கூட இவ்வளவு ரசனையா தெரியுது. அது வெளியில எங்கேயாவது சின்னதா கேட்டால் கூட, தூரத்துல கேட்டா கூட அதை ரசனையா நம்ம கேட்போம்.
0: ரொம்ப நல்லா இருக்கும். அதே அந்த மாதிரியான பாட்டு தான் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்.
1: அதுவும் இல்லாம கேரளாக்கு என்னைக்கு தமிழ் பாட்டு எங்க கிடைச்சாலும் மிஸ் பண்ண மாட்டேன்.
0: ஓஹோ, சரி. அதனால இப்ப இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: கட்டாயம் நம்ம மொத்தத்துல எப்பவுமே மிஸ் பண்ண வரது இல்ல. இப்போ
0: ரொம்ப சந்தோஷம், நேரம் கிடைக்கும்.
1: தமிழ் பாட்டு அதிகமா கேக்குறாங்கல்ல?
0: ஆமா, என்ன நானும் நான் கவனிச்சிருக்கிறேன், வந்து மலையாள பாட்டை விட அதிகமா தமிழ் பாட்டு தான் ரசிக்கிறாங்க ரசிகைகள்.
1: பாருங்க, எங்கனாலும் பாருங்க, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, ஒரு பஸ்ல இருந்தாலும் சரி, டூரிஸ்டா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம்.
0: ஆமா, இந்த கான மேலையில கூட பாருங்க, தமிழ் பாட்டு கண்டிப்பா இருக்கும். அதுலயும் விஜய் பாட்டு கண்டிப்பா இருக்கும்.
1: நம்ம பாட்டுக்கு இருக்க சுறுசுறுப்பு வேற எந்த பாட்டுக்காவது இருக்கு.
0: ஆமா ஆமா, ஸ்பீடு தமிழ்காரங்க, தமிழ் பாட்டு அதெல்லாம் பயங்கர ஸ்பீடு. மலையாளிஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் பொலைட் அப்படினு சொல்லலாம்.
1: அதே மாதிரி இந்த காலத்துல உள்ள பாட்டுகள் எல்லாம் எவ்வளவு அர்த்தமா, அந்த தமிழ் நல்ல புரியுற மாதிரி இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: ஆமா, அத மறக்கவே முடியாது. ஒவ்வொரு அர்த்தமா அந்த பாட்டுல வர்ற வரிகள் எல்லாம் நமக்கு அப்படியே நம்ம மனசுக்குள்ள பல எண்ணங்களை கொடுக்குற மாதிரி உள்ள வரி.
0: கண்டிப்பா நானும் வரிகளை வந்து ரசிச்சு கவனிப்பேன், அது ரொம்ப சந்தோஷத்தை தருமா.
1: கட்டாயம் கட்டாயம், அதுக்காகவே நம்ம பாட்டுகள்லாம் எங்க கேட்டாலும் அப்படி மெய்மருந்து நின்ற வேண்டியதா வேலை.
0: அந்த காலத்துல எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க என்ன. இணைஞ்சி அந்த பாடகர்கள் பாடும் போதுதான் அதுக்கு உயிரே வருது பாத்தீங்களா.
1: எங்க வீட்டுல ரெண்டு டீம் இருக்கு பாட்டுக்கு, ஒன்னு இப்ப உள்ள ஜெனரேஷன், ஒன்னு நம்ம ஜெனரேஷன்.
0: போட்டிக்கு போட்டி தான் எப்பவும்.
1: நம்ம கேக்குற பாட்டை கேட்டு கேட்டு பையன் அதுக்கு அடிப்பு.
0: சரி சரி, நானும் சின்ன வயசுல எங்க அம்மா பழைய காலத்து பாட்டெல்லாம் கேட்பாங்க, அப்ப நான் கேட்டு கேட்டு என் மண்டையில அப்படி பதிஞ்சிடுச்சு அந்த பழைய காலத்து சிவாஜி எம்ஜிஆரோட பாட்டெல்லாம். அப்புறம் நம்ம ஸ்டேஜ் வரும்போது அந்த எயிட்டிஸோட பாடல்களையும் கேட்டோம். இப்போ பசங்கெல்லாம் கேக்குறதுனால லேட்டஸ்ட் பாட்டும் கேக்குறது உண்டு. சோ பாடல்கள் சொன்னாலே நல்லது, இனிமை தானே. கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. பாடல் ரசிகை அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய அனிதா, அந்த அளவுக்கு ரசிச்சு கேக்குறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாடல் மனோ சித்ராமா அவங்க பாடின டூயட் சாங்கு நாயகன் அப்படிங்கிற ஒரு படம். அதில் உள்ள பாடல்கள் எல்லாமே சூப்பர் பாட்டு. அதிலும் குறிப்பாக

0: പെട്രോൾ വിലയോർത്ത് വിഷമിക്കേണ്ട. ഇതാ കുറഞ്ഞ ചിലവിൽ കൂടുതൽ യാത്ര ചെയ്യാൻ EVMA ഇലക്ട്രിക് സ്കൂട്ടർ. ലൈസൻസോ രജിസ്ട്രേഷനോ വേണ്ട. വളരെ കുറഞ്ഞ മെയിന്റനൻസ് ചാർജ്, ആകർഷകമായ ബജാജ് ഫിനാൻസ് സൗകര്യവും ലഭ്യമാണ്. സമയം കളയാതെ ഇന്ന് തന്നെ സ്വന്തമാക്കൂ. മറിയം EV, വിമല ഹൃദയം സ്കൂളിന് സമീപം, പട്ടത്താനം, കൊല്ലം. കോണ്ടാക്ട് 9444778 9846976084.
1: വിശേഷങ്ങൾ പറയൂ.
2: ഹേമ, ഇവിടെ ജൂലൈ 9 മുതൽ 12 വരെ നടക്കുന്ന ലുലു എൻഡ് ഓഫ് സീസൺ സെയിലാണ് ഒരു പ്രധാന വിശേഷം. ഫ്ലാറ്റ് 50% ഓഫിൽ ലുലു കണക്ടിൽ നിന്നും പർച്ചേസ് ചെയ്യാമെന്നുള്ള സന്തോഷത്തിലാണ് ആളുകൾ. ലുലു ഡെയിലിയിലും ഉണ്ട് 50% ഫ്ലാറ്റ് ഓഫ്. അതും രാവിലെ 9 മണി മുതൽ പുലർച്ചെ 1 മണി വരെ നിങ്ങൾക്ക് പർച്ചേസ് ചെയ്യാൻ കഴിയും എന്നുള്ളതും വളരെ സൗകര്യമാണ്.
0: വനിതാ ലോകം സ്ത്രീകൾക്കായി കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ ബെൻസിഗർ അവതരിപ്പിക്കുന്ന തത്സമയ ഫോണിംഗ് പ്രോഗ്രാം എല്ലാ വെള്ളിയാഴ്ചകളിലും 11:15 മുതൽ 11:45 വരെ. വിളിക്കേണ്ട നമ്പർ 0474-293-1111. നമ്പർ ഒരിക്കൽ കൂടി 0474-293-1111. വനിതാ ലോകം.
3: മനോ ചിത്ര അവങ്ങളുടെ ഡുവേറ്റ് സോങ്സ് தான் இப்ப കേട്ട് രസித்து கொண்டிருக்கின்றோம் என்று உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்புரத்னா மோகன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டு பேசலாம். நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111. மீண்டும் ஒரு முறை 0474-293-1111. இதோ ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்மா.
3: வணக்கம். பேபி அக்காவா?
4: ஆமாம்மா.
3: நல்லா இருக்கிறீங்களா?
4: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். எல்லாருமே, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாரும் நல்லா இருக்கிறோம்க்கா. சொல்லுங்க, விசேஷங்கள் கேட்போம்.
4: ரேடியோ பென்சில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல?
3: எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா.
4: அதே சந்தோஷம்.
3: சந்தோஷம்க்கா. நீங்க இப்ப ரேடியோ கேட்டு எத்தனை வருஷம் ஆகுது?
4: அம்மா, நான் ரேடியோ பென்சில்ல தொடங்கின அண்ணையில இருந்தே நான் கேக்கேன்.
3: அப்ப 15 வருஷத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
4: ஆமா ஆமா ஆமா, நான் வீட்டுலதான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கடையில வந்துட்டு இப்ப 10 வருஷம் ஆச்சு. கடையில
3: அப்படியே உட்கார்ந்து கேட்டு
4: போட்டா ராத்திரி நைட்ல எல்லாம் சொல்லாதான் ஆர்டர் இருந்தா போட்டுப்போம். விடிய விடிய விடிய விடிய அதே கேட்டு.
3: ஆமா, பாட்டு வேற போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல? மனசுக்கு ஒரு சந்தோஷம்
4: தான்.
3: கண்டிப்பா. 80s காலகட்டத்தில் உள்ள பாடல்கள், மனோ சித்ராமா பாட்டு டுவேட் சாங் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
4: பிடிக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பழைய பாட்டு தானே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்குது. அதான் எனக்கு பாக்கிறது நடிச்ச அந்த பன்னி பருவம் படத்துல பாட்டு இருக்கலாம்.
3: என்ன பாட்டு பாடுங்க கேப்போம் நானு அந்த பாட்டு.

0: நல்ல பாட்டு. என்ன ராஜேஷும் யார் நடிச்சிருப்பான், ஹீரோயின் வடிவுக்கரசி. நல்ல ஒரு படம், நல்ல கருத்துள்ள ஒரு படமா இருக்கும்.
1: என்ன நல்ல பாட்டு.
0: ஆமா ஆமா அக்கா, அதே மாதிரி கோவில்ல விசேஷம் வருது இல்ல, முத்துமாரி அம்மன் கோவில்ல.
1: ஆமா, ஆடி கூழ் வருதுமா. ஆடி கூழ் 1st தொடங்குது.
0: ஓ, ஆடி மாசம் 1st இருந்து
1: ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி 1st ஆடி மாசம் 30 வரைக்கும் இருக்குல்ல.
0: ஆமா, அப்ப பூ வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு நல்ல களை கட்டுமே.
1: அது அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப பூ எல்லாம் விலைவாசியா இருக்கு, கேந்தி பூ எல்லாம் ரொம்ப விலை.
0: இப்ப என்ன பூக்கா இப்ப சீசன் வருது?
1: பூ எல்லாமே இப்ப மழை ஆனதுனால எல்லாமே குறைஞ்சிருக்குமா.
0: ஓ சரி சரி.
1: அங்கே விலைவாசி இருக்குதுமா. அந்த மல்லிகைப்பூ ஒண்ணுதான் விலை குறவு, மக்கள் பூ எல்லாம் விலை கூடையாதான் இருக்கு.
0: இனிமே ஓணம் வேற வரப்போகுது, அதுக்கப்புறம் பயங்கரமா அந்த அத்தப்பூ போடுற காம்படிஷன் அது இது. நீங்க ரொம்ப பிஸி ஆயிடுவீங்களே.
1: பிளாஸ்டிக் பூ தான் எவ்வளவு இறங்கி இருக்கு, பிளாஸ்டிக் பூ மாதிரி என்னெல்லாம் இறங்கி இருக்குது.
0: ஆமா, பூக்களுடைய விலை அதிகம்னால இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ மக்கள்.
1: தலைக்கு வரைக்கும் பிளாஸ்டிக் தானே வைக்காங்க. இப்ப முடிய பொம்பளைக்கு பொம்பளை இந்தி சொல்லுவாங்க, பெண்கள் கூந்தலுக்கு நல்ல வாசம் இருக்கணும், பூ வைக்கலனாலும் வாசம் வரும். இப்ப எங்கமா வருது வாசம்.
0: அது என்னதான் இருந்தாலும் அதாவது வாசம் உள்ள மலர்கள் தலையில வச்சாதான் அது ஒரு அழகு,
1: அழகும் அந்த மனமும் எல்லாமே இருக்கும்.
0: அந்த பூவோட மனம் அப்படி கும்மனு இருக்கும், அப்ப அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு உற்சாகமா இருக்குமே.
1: அது நம்ம ஊர் தமிழ்நாட்டை பொறுத்த வந்து டெய்லி பொம்பளைங்க ஒரு 2 கனியாவது வைப்பாங்க.
0: ஆமா கண்டிப்பா.
1: இந்த ஊர்ல பொம்பளைங்க முடிவு விரிஞ்ச குழந்தை பத்திரகாலி மாதிரி போட்டிருப்பாங்க.
0: எங்க அம்மா எல்லாம் ஆக்சுவலா 75 வரைக்கும், கடைசி காலம் வரைக்குமே அந்த தலையில டெய்லி காலையில குளிச்சு ஒரு துண்டு பூ வச்சிருவாங்க.
1: நினைக்காதீங்க,
0: தலையில எப்ப வேணாலும் வைக்கலாங்கா, அதெல்லாம் நம்ம மனசுதான்.
1: பூ மட்டும் அம்மா குடுக்கறதுதான், நம்ம பிறந்ததுமே நம்ம தாய் வீட்டுல குடுக்கறதுதான், பொட்டு ஆனாலும் பூ ஆனாலும்.
0: இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கலாம் நினைக்காதீங்கக்கா. உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்க செய்யுங்க, சரியா?
1: அது வச்சு பழகல, எல்லாத்தையுமே விட்டுட்டேன்.
0: சரி சரி.
1: அதனால மனசுக்கு என்னமோ ஒரு அச்சமா இருக்கு.
0: சரி, வருத்தப்படாதீங்க. அப்ப அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? பேசுனதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக பெரிய வீட்டு பண்ணைக்காரன் அப்படிங்கிற ஒரு படம், கார்த்திக் நிரோஷா நடிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கனகா நினைக்கிற பெரிய வீட்டு பண்ணைக்காரன், கனகாவும் கார்த்திக்கும், பாண்டி நாட்டு தங்கம் தான் கார்த்திக்கும் நிரோஷாவும் நடிச்சிருப்பாங்க. அதுலயும் சூப்பர் பாட்டு ஒன்று இருக்கும். இப்ப பெரிய வீட்டு பண்ணைக்காரன்ல நீ

0: ഈ ഫുട്ബോൾ സീസൺ ഹ്യുണ്ടായ് കാറുകളുടെ സർവീസിനൊപ്പം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു മികവുറ്റ ആനുകൂല്യങ്ങൾ. അതെ, ചുങ്കട്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായ് സർവീസ് സെന്ററിൽ സർവീസിനൊപ്പം കരസ്ഥമാക്കൂ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിൻ കൂപ്പൺ. ദിവസവും തിരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന മൂന്ന് ഭാഗ്യശാലികൾക്ക് അടുത്ത പെയ്ഡ് സർവീസിൽ 40% വരെ ലേബർ ഡിസ്കൗണ്ട് നേടാം. ചുങ്കട്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായ് സർവീസ് സെന്റർ, കൊല്ലം കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഈ ഓഫർ ജൂലൈ 20 വരെ മാത്രം. കോൾ 8714624010.
1: എല്ലാവരും ചൊല്ലണ ലൈവ് ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം എല്ലാ വ്യാഴാഴ്ചയും വൈകുന്നേരം 4:00. സമകാലിക വിഷയങ്ങൾ, മനുഷ്യന്റെ നീറുന്ന പ്രശ്നങ്ങൾ, ദുഃഖങ്ങൾ, ദുരിതങ്ങൾ. കേട്ടാൽ മാത്രം പോരാ, പങ്കെടുത്ത് ശ്രോതാക്കളുടെ വിലയേറിയ അഭിപ്രായങ്ങളും രേഖപ്പെടുത്തണം. ഈ ആഴ്ചത്തെ വിഷയം
2: എത്തനോൾ ഇന്ധനം വിവാദം ആകുമ്പോൾ ഡീസലിലും ബയോഫ്യൂവൽ കലർത്താനുള്ള നടപടിയുമായി കേന്ദ്രം മുന്നോട്ട്.
1: ശ്രോതാക്കൾ പ്രതികരിക്കുന്നു. എല്ലാവരും ചൊല്ലണ തത്സമയ ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം എല്ലാ വ്യാഴാഴ്ചയും 4:00.
3: இப்போ கேஸ் சித்ராமாவ பத்தி பேசுவோமா? இவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி சித்ரா அப்படிங்கிறது. 1963 ஜூலை 27 பிறந்திருக்காங்க. இசைக்குயில், சின்ன குயில், சித்ரா அப்படின்னு எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்படுகின்றார். இவங்களுடைய குடும்பம் என்ன அப்படின்னு சொன்னா இசை குடும்பம் என்றே சொல்லலாம். சின்ன வயசுலேயே பாடல் வந்து ரொம்ப அற்புதமாக கேஸ் சித்ராமா பாடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாசில் இயக்கிய நோக்காத தூரத்து கண்ணும் நட்டு, நோக்காத தூரத்து கண்ணும் நட்டு அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துல, தமிழ் படத்துல வந்து, அதாவது அந்த மலையாள படத்தை தமிழ்ல மொழி மாற்றம் செஞ்சாங்களாம். அதை பார்த்த இளையராஜா சார் வந்து அவங்களுக்கு கேஸ் சித்ராவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தாங்க. நீதானே அந்த குயில் அப்படிங்கிற ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு. அதுல வந்து பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, அந்த பாட்டு தான் முதல் பாடல் அவங்க வந்து தமிழ் படங்கள்ல பாட ஆரம்பிச்சாரு கேஸ் சித்ராமா. தொடர்ந்து பேசுகின்றேன் ஒரு காலர். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
4: என்னோட பேர் அனீஷ் கோபாலகிருஷ்ணன்.
3: அனீஷ் கோபாலகிருஷ்ணன், ஓகே. ரேடியோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடுங்களேன், எக்கோ அடிக்கு.
4: எக்கோ அடிக்கிறேன்.
3: ஆமா,
4: நான் லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன்.
3: அதான், சரி சொல்லுங்க, உங்களை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
4: நானு வந்து மத்த மோகன் சாரோட இது முன்னால பேசியிருக்கீங்களா?
3: ஓகே, இதா ஏன் கூட ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன்.
4: ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்ககிட்ட பேசிட்டு.
3: ஓகே, என்ன வேலை பாக்குறீங்க?
4: நானு வெளியூர்ல தான் வேலை பண்ணிட்டு இருக்குது. இப்ப லீவுனு வந்து ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு.
3: ஓகே,
4: இதுக்கு முன்னாலே பெங்களூர்ல தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ரொம்ப பேரு தமிழ்கார, ரொம்ப பேரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க.
3: அப்படி தமிழ் பேச கத்துக்கிட்டீங்களோ?
4: அத நான் இப்ப வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம் கூட போன் பண்ணதுக்குன்னா நம்ம கம்யூனிகேஷன் எல்லாம் இருந்தா மறந்தே போயிடும்.
3: கரெக்ட்,
4: கம்யூனிகேஷன் வேணா.
3: ஆமா,
4: அப்ப ரொம்ப நாள் இப்ப நான் அவ்வளவு தமிழ்நாட்டுல ஆயாலும் எவ்வளவு ஆயாலும் நம்ம பிலிம் பாக்குன எல்லாத்தையும் யாருக்குமே தமிழ்
3: போகும்போது 4 பேர் கூட பழகும் போது அவங்களுடைய லாங்குவேஜ் நம்மளும் கத்துக்கிடலாம் தெரியுமா? வெளிநாடுகளுக்கோ வெளி ஊருக்கோ போகும்போது
4: லாங்குவேஜ் படிக்க ஒரு ரொம்ப ஐடியா இருக்குது. நான் பேசல தெரியல, நானு கன்னடம் எப்படி படிச்சுன்னு சொன்ன அங்கே என்ன வேலை பண்ணப்போ அங்க ஒரு கன்னட பொண்ணு எடுத்து ஒரு சீம் இதுதான் சிவில்
3: இன்ஜினியர்
4: எடுத்தேன். நானும் அவர்கிட்ட ரொம்ப கிரஷ் ஆகி அப்ப எனக்கு வந்து துறை வந்து எனக்கு லாங்குவேஜ் படிக்கணும், அவர்கிட்ட பேச படிக்கணும். அப்படி எப்படி தான் கன்னடம் படிச்சது? நான் கண்டது ஒரு ஐடியா தான் இது.
3: ஆக்சுவலா இப்ப தமிழ் எப்படி கத்துக்கிட்டீங்க? தமிழ் பேச எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். கன்னடம் வந்து ஒரு இருந்ததுனால சீக்கிரம் கத்துக்கிட்டேன். தமிழ் பேச எப்படி கத்துக்கிட்டீங்க?
4: நமக்கு அல்ல, தமிழுக்காரு ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ்
3: ஓகே,
4: அப்படிதான்.
3: அதுக்கும் கிரஷ் இருந்துதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக.
4: என்ன
3: செய்யறாங்க? ரொம்ப அழகான பெயர் அப்புக்குட்டா, வேதா குட்டி. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப இடைக்கிட கூப்பிட்டு பேசிடுங்க, ஓகேவா? ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படம், அதில் உள்ள பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மனோ சித்ரா அவங்க பாடின ஒரு டூயட் சாங்கு, ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பாடுறது போட்டி பாடல், கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் போட்டி பாட்டு அந்த கரகாட்டத்தில். முந்தி முந்தி விநாயகனே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வருது, கேட்கலாமா?

0: ரொம்பவே நல்ல பாட்டு. என்ன இவங்களுடைய டூயட் சாங் வந்து மறக்கவே முடியாது. மனு சாரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, காதலன் அப்படிங்கிற ஒரு படத்துல இவர் பாடின இந்த முக்காலா முக்காபுலா அப்படிங்கிற பாட்டை யாராலும் மறக்க முடியாது. அப்புறம் ரஜினி சார் நடிச்ச முத்து அப்படிங்கிற படத்துல தில்லானா தில்லானா அப்படிங்கிற பாட்டு இவர் தான் பாடியிருக்காரு. அப்புறம் உள்ளத்தை அள்ளித்தா அப்படிங்கிற படத்துல அழகி எலையில்லா அந்த பாட்டு, அது கூட இவர் தான். இவர் பாடின பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் சாங்ஸ் தாங்க. இவருடைய குரலும் எஸ்பிபி சாரோட குரலும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்டுள்ளார். அதே மாதிரி கே எஸ் சித்ரா அம்மா கூட, எஸ் ஜானகி அம்மா கூட, சொர்ணலதா கூட அப்படின்னு இணைஞ்சி மனோ சார் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. சின்ன தம்பியில் கூட இவர் பாடின அந்த தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கை அப்படிங்கிற பாட்டை யாராலும் மறக்கவே முடியாது. கலைமாமணி விருதும் பெற்று இருக்காரு. 1985 ஜமீலா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மூன்று குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மனோ சார். தொடர்ந்து பேசுகின்றேன் ஒரு காலர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, நன்மகம்.
0: வணக்கம் சுந்தரம் பிள்ளை ஐயா. கரெக்ட் தான், ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணி வச்சிடுங்க. எக்கோ அடிக்கு, காதே வலிக்குது. ஆமா, வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? நீங்க ஏன் கூட பேசுறீங்க? அங்க யார் இருக்கா கேக்குறதுக்கு? சரி, அப்ப நீங்க நாகண்டு வந்துடுங்க, கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. ஓகே, சொல்லுங்க, விசேஷங்கள் கேப்போம். ரொம்ப நாள் ஆச்சு ஏன் கூட பேசிட்டு. ஆமா, 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும் நீங்க ஏன் கூட பேசிட்டு. பக்கத்துல என்னமோ
1: பேச மாட்டேன், கொஞ்சம்
0: என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல? வீட்டு வேலைங்கிறது நிறைய வேலைகள் இருக்கு, அதான் எந்த வேலைன்னு கேட்டேன். பாருங்க, நல்லதுதான். ஏன்னா உடம்பு வந்து, உடம்பு கைய கால அசைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. கை கால அசைக்காம சும்மா இருந்தா அது பிரச்சனை தான்.
1: அல்ல, எனக்கு எல்லாம் தெரியும்ல, நான் ஹோட்டலுக்கு.
0: அப்படியா, சரி. அப்ப அதனால இந்த ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஐயா எந்த இடத்துல?
1: மெயின் ரோட்ல.
0: எந்த வருஷத்துல தான் ஐயா? சரிங்க ஐயா. இந்த ஒருத்தங்க சொல்லுவாங்க, அதாவது சைக்கிள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தா பிரச்சனை வராது, துரும்படிக்காது. சும்மா ஓட்டாம முக்குல தூக்கி போட்டுட்டோம்னா அது துரும்படிச்சு போய் அது வேஸ்டா போயிடும். அது மாதிரி அது மாதிரி கை காலு நல்லா அசைச்சுக்கிட்டே இருந்தா கடைசி காலம் வரைக்கும் நல்லா இருப்போம். ஓகேவா? அப்ப அதனால வீட்டு வேலைகள் எல்லாம் நல்ல சந்தோஷத்தோட, டபுள் சந்தோஷத்தோட செய்யணும்.
1: கொஞ்ச நாள் நம்ம செய்ய வேண்டும். அவங்க 54 வருஷம்
0: உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க. இனிமேல் அவங்கள உட்கார வச்சு நீங்க சாப்பாடு போடணும். ஓகேவா? சரிங்க சரிங்க ஐயா, ரொம்ப
1: சந்தோஷம்.
0: ஆமா கண்டிப்பா ஐயா, அது நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முடியலன்னா நம்ம செஞ்சுக்கிடணும், அதுதான் நல்லது. என்ன, சரி பாட்டு கேப்போமா? ஓகே ஐயா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக மனோ சித்ரா அவங்க பாடின டுயட் சாங், ராஜாதி ராஜா என்ற படம். அதுல ரஜினி சாரும் நம்ம ராதாவும் நடிச்சிருப்பாங்க.

0: സുവിശേഷങ്ങൾ പറയൂ.
1: ഹേമ, ഇവിടെ ജൂലൈ 9 മുതൽ 12 വരെ നടക്കുന്ന ലുലു എൻഡ് ഓഫ് സീസൺ സെയിലാണ് ഒരു പ്രധാന വിശേഷം. ഫ്ലാറ്റ് 50% ഓഫിൽ ലുലു കണക്ടിൽ നിന്നും പർച്ചേസ് ചെയ്യാമെന്നുള്ള സന്തോഷത്തിലാണ് ആളുകൾ. ലുലു ഡെയിലിയിലുമുണ്ട് 50% ഫ്ലാറ്റ് ഓഫ്. അതും രാവിലെ 9 മണി മുതൽ പുലർച്ചെ 1 മണി വരെ നിങ്ങൾക്ക് പർച്ചേസ് ചെയ്യാൻ കഴിയും എന്നുള്ളതും വളരെ സൗകര്യമാണ്.
2: പുരുഷനെയും സ്ത്രീയെയും വേർതിരിക്കേണ്ട ഘടകങ്ങളല്ല, എങ്കിലും രണ്ടു കൂട്ടർക്കും ചിന്തകളും വർത്തമാനങ്ങളും രണ്ട് രീതികളിൽ ആയിരിക്കും. അങ്ങനെയെങ്കിൽ പുരുഷന്മാർക്ക് മാത്രമായി ഇതാ ഒരു വേദി ഒരുക്കുന്നു. ചാറ്റ് വിത്ത് പ്രവീൺ, ചിരിപ്പിച്ചും ചിന്തിപ്പിച്ചും അനുഭവങ്ങളും അറിവുകളും പങ്കുവെച്ച് ലൈവ് ഫോണിൻ പ്രോഗ്രാം എല്ലാ വെള്ളിയാഴ്ചയും 4:30 മുതൽ 5:30 വരെ. വിളിക്കേണ്ട നമ്പർ 0474-293-1111.
3: மனோ சார் வந்து இன்றுமே பாடிக்கொண்டுதான் இருக்கிறாரு. நல்ல நல்ல பாடல்கள், ரொம்ப அற்புதமான பாடல்கள் பாடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சூப்பர் சிங்கர்லையும் நடுவராக கலந்து கொண்டு இருக்கின்றார். வெளிநாடுகள்லையும் சென்று மேடை கச்சேரி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்படி ரொம்ப பிஸியாவே தான் இருக்கிறாங்க மனோ சாரும் சித்ராமாவும். ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் சோபியா மையனார்.
3: ஷோபி, எப்படி இருக்கிறீங்க ஷோபி?
4: மறந்துட்டாங்களா?
3: மறப்பேனா உங்களை எல்லாம்? என்ன நாய்க்குட்டி கத்திக்கிட்டே இருக்குதே?
4: ஆமா, வெளியில நாய்க்குட்டி போய் அது அவங்களுக்கு பிடிக்காதல்ல.
3: அச்சிச்சோ, பாவம். கத்திக்கிட்டே இருக்குதே, அதுக்கு ஏதாவது சாப்பாடு வச்சு கொடுங்க பாவம்.
4: சாப்பாடு வேணா, வெளியில நாய்க்குட்டி போய் அதான்.
3: ஓ, வெளியில வேற ஒரு நாய்க்குட்டி போறதுக்கு வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிக்கு பிடிக்க மாட்டேங்கி?
4: பிடிக்க மாட்டேங்க.
3: என்ன செய்ய? அதாவது இது எங்க ஏரியா, எங்க ஏரியாவுக்கு எப்படி வரலாம்? அது இந்த எங்க வீட்டுக்கு எப்படி வரலாம் அப்படிங்குது, வேற ஒண்ணு இல்ல.
4: அது அவங்கள நின்று நீ எந்த செய்யும் பாக்கணும் நினைச்சு அங்கதான் நிக்கும்.
3: ஆமா, அது நீ என்னடா பண்ற பாப்போம், கொஞ்ச நேரம் குறைச்சுக்கிட்டே
4: என்ன செய்ய முடியும் அவங்கள நிக்கிறாங்க, இவங்களுக்கு அத்துவாங்க.
3: இந்த அதே மாதிரி இந்த பூனையும் நாயும் பாருங்க, பூனை அப்படி கூலா நின்னு பாக்கும், லுக்கு விடும். ஆனா இந்த நாய் கடந்து குறைச்சுக்கிட்டே
4: கிடக்கும்.
3: ஐயோ பாவம், நான் சொல்லுவேன் நீ ஏன் கடந்து ஓ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு நினைப்பேன்.
4: சொல்ல, அதான் இந்த நாய்க்குட்டி வெள்ளம் தண்ணி சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். என்ன இச்சிரி பால் ஊத்தி கொடுத்து அந்த வெள்ள பார்த்து தான் குடிக்குது.
3: அடேங்கப்பா, விவரமானதா இருக்குது.
4: இது ஒன்னு தாஷ்னவும் ரெண்டு சிக்காகோ நம்ம ரெண்டு நாய்க்குட்டி இருக்குல்ல, அப்ப அவங்க பாலிண்ட கலர் பார்த்து தான் வெள்ளம் தண்ணி சாப்பிடுவேன்.
3: பயங்கர புத்தி.
4: ஈவினிங் பால் கொடுக்கும், அப்ப அது இப்ப ஞா உங்கள தெரிஞ்சுதா வேலை கிடைச்சாச்சு எனக்கு.
3: அப்படியா? கங்கிராட்ஸ். தெரியாது எந்த இடத்துல என்ன
4: இஎஸ்ஐல, கொட்டாரக்கர இஎஸ்ஐல பார்ட் டைம் ஆட் பொறுத்து கிளீனிங்.
3: ஓ, ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள்.
4: எம்ப்ளாய்மெண்ட் வழி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்து.
3: சரி, எப்படி யாரு, நீங்க யாரும் கூட்டிட்டு போவாங்களா, நீங்களே போய்க்கிடுவீங்க?
4: காலே 5:30 ஏர்லி மார்னிங்ல 5:30 இங்க ஓட்ட வரும், ஜங்ஷன் வரும், மையனாடு ஜங்ஷன்
3: போயிட்டு
4: அங்கிருந்து பிரைவேட் பஸ்ல இல்ல தனியாதான் அங்கிருந்து பிரைவேட் பஸ்ல கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்டி வந்து அங்கிருந்து கொட்டாரக்கர பஸ் இருக்கல்ல, பத்தனாபுரம் டிரான்ஸ்பாஸ்ட் இருக்கு.
3: ஓகே,
4: அந்த கொட்டாரக்கரை வந்து அங்க ஒரு அட்டெண்டர் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த ஃப்ரெண்ட் கூட்டி எங்க இஎஸ்ஐ போவோம்.
3: அப்ப அதனாலதான் இந்த ப்ரோக்ராம் இப்ப கேக்குறது இல்லையோ?
4: ஆமா, கேட்கவே ஒரு ப்ரோக்ராமும் கேட்கவே இல்ல.
3: அச்சடா, நீங்க
4: பார்ட் டைம். 11 மணிக்கு முடிஞ்சிடும், 12 மணிக்கு அங்க இருந்து கிளம்பும், இங்க 2 மணியாம்போ எத்தும்.
3: ஓ, சரி சரி.
4: ஒரு மறந்துட்ட கேக்குறதுக்கு, இன்னைக்கு நான் கட்டி கண்டிப்பா கேட்டே அடங்கும் சொன்னேன்.
3: கேட்டே ஆகணும், பேசியே ஆகணும் ரத்னா கிட்ட.
4: ரொம்ப நாள் ஆச்சு.
3: சரி, ரொம்ப சந்தோஷம். அப்ப வேலையெல்லாம் நடக்கட்டும், சரியா? பாட்டுக்கே போமா? ஓகே அம்மா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி ஷோபி. அடுத்த பாடலாக எங்க ஊரு பாட்டுக்காரன் அப்படிங்கிற படம், அதுல வந்து மனோ சாரும் சித்ராமாவும் பாடின ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்கு.

நேர்களை இன்னைக்கு வந்து மனோ சித்ராமாவுடைய பாடல்கள் தான் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். கேஸ் சித்ராமா வந்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்ததுல இளையராஜா சாருக்கும் பெரிய பங்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட நேஷனல் அவார்டு, கணக்கில்லாத விருதுகள் வாங்கியிருக்காங்க சித்ராமா. அவங்கள பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, திருச்சிராப்பள்ளியில ஒரு ஸ்கூல்ல கேஸ் சித்ராமா பாடின அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிரேயர் சாங்காவே பாடுறாங்களாம் காலை நேரம். எவ்வளவு பெருமையான விஷயம். முறையான சங்கீதத்தை சின்ன வயசுலேயே கற்றுக்கொண்டு இருக்கின்ற, இசை பட்டப்படிப்பில் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று இருக்கின்றார். இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறகு நந்தனா அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து அந்த குழந்தை 2011 ஏப்ரல் 14 துபாயில் இருக்கிற ஒரு நீச்சல் குளத்தில் ஏற்பட்ட விபத்தில் அந்த நந்தனா அப்படிங்கிற குழந்தை இறந்து போயிட்டு ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும் அந்த குரலில் எத்தனை சோகம் என்ன பாவம் என்ன அவங்க மனசுலையும் இருக்குது. ஓகே, அவங்க பாடின பாடல்கள், ரெண்டு பேரும் பாடின பாட்டு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம். இதயத்தை திருடாதே அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட ஓ பிரியா பிரியா அப்படிங்கிற பாட்டு அவங்க தான் பாடியிருப்பாங்க. நாடோடி தென்றல்ல ஒரு சூப்பர் பாட்டுங்க.

பூமி, எவ்வளவு அற்புதமான பாடல்கள் இந்த 80s 90s பாடின பாடல்கள். மனோ சித்ராமா பாடின டுவேட் சாங் எல்லாமே ஹிட்டு சாங்கு தாங்க. ஓகே, இன்னைக்கு கேட்ட பாடல்கள் எல்லாமே உங்கள் மனசை தொட்டு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். கடைசி பாடலாக பாண்டியன் என்ற படத்தில் ரஜினி சாரும் குஷ்பு அவங்களுடைய ஜோடி பாடல் அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ அப்படிங்கிற ஒரு காதல் பாட்டு ஒன்று வருது, எல்லாருமே கேட்டு ரசியுங்கள். அப்போ மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ரத்னா மோகன். நன்றி, வணக்கம்.

இதைவிட ஒரு அழகான இடம் உலகத்துல இருக்குமான்னு தெரியல. தெரிஞ்சுக்கவும் இஷ்டம் இல்ல. எங்களதுதான் இந்த வுட் ஹவுஸ். அப்பா அம்மா இருந்தப்போ ஒவ்வொரு வீக்கெண்டும் இங்க வந்துருவோம். என் சந்தோஷம் என் துக்கம் எல்லாத்தையும் இந்த வீடு பாத்துருக்கு. நீங்க இங்க கண்டிப்பா வரணும்னு தோணுச்சு.